கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந்த கிட்டத்தின் கடந

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஸ்ரீ ஜாலந்தர கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம் மைசூர் மகாராஜா சாகித்யம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by S. Mathangi. She was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She begins with Shri Jalantara in Rag Gambira Nate, set to Aditaal, a composition by Mysore Maharaja.

0: நிகழ்ச்சியிலடுத்து கோட்டீஸ்வர ஐயர் பாடல் சாவேரி ராகம் ஆதி தாளம்.
1: She now presents a composition by Kotishwara Iyer in Rag Saveri set to Aditaal.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி தொடர்வது ஹரிஹர புத்திரம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் வசந்தா, கண்ட இயக்க தாளம்.
1: This is Ragam 24/7 TTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by S. Matangi. She is accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. She continues her recital with Harihara Putram in Ragam.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக குன்றுருவ வேல்வாங்கி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், கல்யாணி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.
1: எஸ் மாத்தங்கி கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் குன்றுருவ வேல்வாங்கி என் ராக் கல்யாணி செட் டு கண்டச்சாப்புத்தாள், அ காம்போசிஷன் பை பெரியசாமி தூரன்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by S. Mathangi. She was accompanied on the violin by Kumbakonam M. R. Gopinath and on the Mridangam by Thiruvananthapuram R. Vaidyanathan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகும் டிடிஹெச் இசைக்கென தனி அலைவரிசை. 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின் சேர்த்தலை, ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி ராகம் தானம் பல்லவி, சண்முகப்பிரியா ராகம், கண்ட திருவிட தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. Ragam Thanam Pallavi in Rag Shanmugapriya, set to Kanta Tripudathal.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது. ராகம் இசை அலைவரிசைக்கென 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He was accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's any

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

இனி கடைக்கண், ராமசாமி சிவன் இயற்றிய பாடல், மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு கடைக்கண், ராமசாமி சிவன் சாங் இன் ராக் பேகடா, செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

இனி ஹிமகிரி தனையே, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் சுத்த தன்யாசி ஆதிதாளம். லிசன் நவ் டு ஹிமகிரி தனேகி, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர்,

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தென்னியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி சுந்தரேசன் ஆன் த வயலின் and Thinniyam Shri Y. Krishnan on the Mrudangam. Ini Sundari Ni Thyagarajar Kirtanai Kalyani Ragam Adi Thalam. Listen now to Sundari Ni, composed by Saint Thyagaraja in Rag Kalyani set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது சாத்தூர் ஏ ஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தென்னியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏ ஜி சுப்பிரமணியம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி சுந்தரேசன் ஆன் த வயலின் அண்ட் தென்னியம் ஸ்ரீ ஒய் கிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.